மானத்தி பொய்கையில் ஆகாசகங்கையில் நீராடும் தாரகளு கண்டேரம் குன்னத்தை கொன்ன போலே பொன்னிட்டமே.